பண்ட ஆறு சரண கமலமான தான பஸ்தி பிரபயகமய பார் பஸ்த கும்பாவத சாவி சுக்கி கிசியூன் நாதிச சந்த பிரசாத பேட்டே பிரபு பூர்ண ஜெகதீச ஜெய ஜெயக்கார சப கரஹ சச்சான சுஹாயா ஜப நானக நாம.